ஆண்டவன் வயலின், சுவாமிநாதன் மிருதங்க. விஜயலட்சுமி சுப்பிரமணியம் அவர ஹாடுகாரிகையிலி மொதலிகே ಗೌಳಿ ಪಂತೂರಾಗ ಆದಿತಾಳದಲ್ಲಿರುವ ಶ್ಯಾಮಶಾಸ್ತ್ರಿಗಳ ರಚನೆ ತರುಣಂ ಈಡಮ್ಮ.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: கே காயத்ரி அவர்கள் பாடுகிறார். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ எம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

எஃப்எம் கோல்டின் அரங்கிசையில் கே காயத்ரி அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். ஆபோகிராகத்தில் நன்னு புரோவ என்று தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை கேட்டீர்கள். ஆதிதாளம் அரங்கிசையில் தொடர்வது ஆனந்தாமிருத கர்ஷினி. அமிர்தவர்ஷினி ராகத்தில் முத்துசாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

அரங்கிசையில் அடுத்து பரம புருஷம் என்று தொடங்கும் சுவாதி திருநாள் சாகித்யம், ராகம் லலித பஞ்சமம், கண்டச்சாப்பு தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: கே காயத்ரி அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மத்தியமாவதி ராகத்தில் அடிக்கி சுகமு, தியாகராஜ கீர்த்தனை, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: கே காயத்ரி அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பாலக்காடு AM ஹரிநாராயணன்.

0: அவர்கள் மிருதங்கம்
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம் ராகம் டிடிஎச் எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH இசைக்கென தனி அலைவரிசை 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல். இப்பொழுது ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கணநாயகம் என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இடம்பெறுகிறது. ருத்ரபிரியா ராகம் ஆதி தாளம்.
2: On Ragam 24/7 TTH, we now bring you a Veena recital by R. Ramani. She begins with Gananayakam in Rag Rudrapriya set to Aditaal, a composition by Muthuswami Deekshithar.

0: இனி கோரினவர என்று தொடங்கும் பட்டம் சுப்பிரமணியர் கீர்த்தனை ராமப்பிரியா ராகம் ரூபகத்தாளம்.
1: ஷினாவ் பிரசன்ஸ் கோரினவர என் ராக் ராமப்பிரியா செற்று ரூபகம் தாள், அ காம்போசிஷன் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர்.

0: ராகம் டிடிஹெச்சில் ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். இனி மாட்டி மாட்டிக்கு என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம், மிஸ்ர சாப்பு தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Veena recital by R. Ramani. She is accompanied on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. She continues her recital with Maati Maati Ki in Rag Mohanam set to Mr. Chaputal, a composition by Thyagaraja.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய தருபுரி சுப்ராயரின் நீமாட்டலே மாயனரா பூர்வி கல்யாணி ராகம் ஆதிதாளம்.
1: ஆர் ரமணி கன்க்ளூட்ஸ் ஹர் வீணா ரெசைட்டல் வித் நீமாட்டலே மாயனுரா இன் ராக் பூர்வி கல்யாணி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை தர்மபுரி சுப்ராயர்.

0: ராகம் டிடிஎச்சில் இதுவரை ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலி படைத்து வழங்கியது ராகம் இசை அலைவரிசைக்கென. 24 மணி நேர இந்திய இசை இடைவிடாமல்.
1: On Ragam 24/7 TTH, you were listening to a Veena recital by R. Ramani. She was accompanied on the Mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்சோபோன் இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சீரா, பி ராஜசேகர் அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். We now bring you a saxophone recital by Kadri Shri Gopalnath. He is accompanied by Sushri A. Kanyakumari on the violin, Haridwara Mangalam Shri A. K. Palanivel on the tavil, Shri B. S. Purushottaman on the kanjira, and Shri B. Rajashekar on the morsing. Nigashiyil thodakkamaga Vasudevayani Tyagarajar Kirtanai Ragam Kalyani Adithalam. The concert begins with Vasudevayani, composed by Saint Tyagaraja, in Rag Kalyani, set to Adithal.

இனி சொகசுகா மிருதங்க தாளமோ தியாகராஜர் கீர்த்தனை ராகம் ஸ்ரீரஞ்சனி ரூபக தாளம் லிசன் நவ் டு சொகசுகா மிருதங்க தாளமோ கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் ஸ்ரீரஞ்சனி செட்டு தாள் ரூபக்

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கத்ரி கோபால்நாத் அவர்கள் வாசித்துள்ள சாக்ஸபோன் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சிரா, பி ராஜசேகர் அவர்கள் மோகர்சிங். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a saxophone recital by Kadri Shri Gopalnath. He is accompanied by Sushri A. Kanyakumari on the violin, Haridwara Mangalam Shri A. K. Palaniwel on the tavil, Shri B. S. Purushottaman on the kanjira, and Shri B. Rajashekar on the morsing. Ini Manavyala Kinjara, Tyagarajar Kirtane, Ragam Nadina Kanti, Adi Thalam. Listen now to Manavyala Kinjara, composed by Saint Tyagaraja, in Rag Nalina Kanti, set to Adi Thal.

கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்சபோன் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சீரா, பி ராஜசேகர் அவர்கள் மோகர்சிங். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a saxophone recital by Kadri Shri Gopalnath. He was accompanied by Sushri A. Kanyakumari on the violin, Haridwara Mangalam Shri A. K. Palanivel on the tavil, Shri B. S. Purushottaman on the kanjira, and Shri B. Rajashekar on the mohursing. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.